வையால் லபாடே அனாதரகார்ஜால் மாவுடே அகுபடா நாடாயே நாயே நாடாயே அகுபடே பருவட்டுமா அசக்கேர் பலா நாடாயே ஞாபாலபாகா அகுகாயே பிசே உதாயே ஞாங்கவா கிதா